நேரம் 5:41:30. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்துக்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பி. சுசீலா பாடியுள்ள பாடல்

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரலை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:10:50. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது ஞான நிலை தருவான். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் இணைந்து பாடியுள்ள பாடல்

நேரம் 6:41. தேனிசையில் வண்ணமலராய் அடுத்து ஒலிக்கிறது கண்ணபுரம் செல்வன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, AS முரளி அவர்களின் பாட்டு, VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் ஆர் வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள், பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 சப்தா சன்சாத் மெயின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 ராணியின் தேர்வு நாடகம், எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள், நடித்திருப்பவர்கள் ஏ தேவசேனா, டி பிரமீளா, சி ராஜா அப்பாசாமி, எம் ராஜா மான்சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10

0: விஸ்வதர்பன் 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
2: மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம். ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

பாட்டு பாடவா படத்திற்காக ஒலித்த குரல்கள் இளையராஜா, உமாரமணன். தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள் எஸ் என் சுரேந்தர், ஸ்வர்ணலதா குழுவினர். படம் தேவா. தரிகிட்ட தக்க தரிகிட்ட தக்க

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். முதல் பாடல் குமார சம்பவம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், ஹரிச்சரண், சைந்தவி.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா

0: அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்கானத்தில் அடுத்து பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மேஹு கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மே ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கீ பஹ்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கீ ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:40 13 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் பாடல் 3BHK படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் அம்ரித் ராம்நாத் பாடியது.

திரைகாணத்தில் நிறைவாக சந்தோஷ் ஹரிஹரன் குரலில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

அரங்கிசை. ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. சுப்பிரமணியேன ரக்ஷிதோகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி குன்றம் குடிகொண்ட வேலவா, பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

தோடி ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வெற்றி விழா படத்திலிருந்து.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: சுகமான ராகங்களில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது படம் வர்ஷம் 16.
2: தகதி தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும் தருகிடத்தும்.

0: பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு
1: சருகடதும்
0: சடுகுடு சடுகுடு
1: சடுகுடு
0: சருகடதும் சடுகுடு சடுகுடு சடுகுடு
1: சடுகுடு சருகடதி சருகடதி சருகடதி.

சுகமான ராகங்கள் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 10:46. வழங்கிக் கொண்டிருப்பது எஃப்எம் கோல்ட். தொடர்ந்து தங்கமான ராசா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், சித்ரா குழுவினர்.

நேரம் 11:13. எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆனந்தம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்கோணத்தில் நிறைவாக தில் படத்திற்காக ஒலிக்கும் குரல் மாணிக்கம் விநாயகம்.

நேரம் 12:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் உயக்கு.
0: ஆய்ந்து தெளியும் அறிவு வாய்க்கப் பெறாதவர்களுக்கே மாயவித்தை காட்டும் பரத்தையர் உறவு பேய்போல் பிடித்து நிற்கும். குறள் எண் 918 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறளமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் ஆர். புவனேஸ்வரி அவர்கள், பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகை எஸ். நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம்,

8 மணிக்கு சப்தா சன்சாத் மெயின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில். 8:15 ராணியின் தேர்வு நாடகம், எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள். நடித்திருப்பவர்கள் ஏ தேவசேனா, டி பிரமீளா, சி ராஜா அப்பாசாமி, எம் ராஜா மான்சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, இரவு 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03:40. நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம்.

0: அடிமை பெண் படத்திற்காக ஒலித்த குரல் டி எம் சவுந்தரராஜன். தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

திரைகானத்தில் தொடர்ந்து நம் நாடு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி, எஸ் என் சோபா.

0: அம்மா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் மரக்கன்று நடும் விழாமா. எங்கள் டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்தில் தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துகிட்டு போ.
0: கண்டிப்பாம்மா, நான் ஒன்றும் இல்லை, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு போய் நட போகிறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமாம் கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: நேரம் 12:20. எட்டு நொடி. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடரும் பாடல் விவசாயி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
3: விவசாயி கடவுள் என்னும் முதல்

மெல்லிசையில் நிறைவாக எஸ் லதா, எஸ் மாலதி, எம் எல் ஸ்ரீகாந்த் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை ஆர் செல்வராஜ்.

0: Athletics Under 20 Championships in Eugene, USA, with Ashish Yadav winning silver in the men's javelin throw. The 19-year-old produced his best effort of 74.09 meters in his third attempt to finish second. Ashish became only the second Indian after Neeraj Chopra to win a silver medal in the event at the World Athletics Under 20 Championships. And in some more news, Indian shuttler Ashmita Chaliha has reached the women's singles final of the Korea Masters Super 300 Badminton Tournament in South Korea. Ashmita defeated fellow Indian Rakshita Ramraj in the semi-final today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு. ஆண்டாள் கல்யாணம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியிருப்பவர் ஆர். வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீயப்பதியான அவாப்த சமஸ்தகாமனான பகவான் தன்னையே வேண்டி வழிபடும் அடியவர்களுடைய மனோபிஷ்டங்களை பூர்த்தி பண்ணணும், அவளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றணுங்கிறதையே தன்னுடைய பிரதமமான சங்கல்பமாக கொண்டு பல நாமங்களோட பல ரூபங்களோட பலமுறை அவதாரம் செய்கிறார். தமிழில் நம்பிள்ளை சுவாமியினுடைய ஒரு வாசகம் உண்டு, உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு பல முழுக்குன்னு வரும். ஒரு பானை உடையவன் கைத்தவறி அதை நீர்நிலையில போட்டுட்டானாம், ஜலத்துல போட்டுட்டானாம், ஜலத்துல பானை ஒரு தடவை தான் முழுகித்து, ஆனா அந்த பானையை எடுக்கணுங்கிறதுக்காக அவன் பல தடவை முழுக்கு போட்டு எடுத்தானாம். அது மாதிரி மாய வாழ்வுல நம்மளாம் ஒரு தடவை தான் முங்கியிருக்கோம், நம்மளை வெளியில எடுக்கணுங்கிறது சங்கல்பமா இருக்கிறதுனால பலமுறை அவதாரம் செய்து பகவான் பெருமுயற்சி செய்து நம்மளை வெளியில

கொண்டு வரார். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. பாகவதத்தை படிக்கும் போது கபிலாவதாரம், யஜ்ஞாவதாரம், ரிஷபாவதாரம்னு கம்பர் சொன்ன மாதிரி அழகிலா விளையாட்டுடையான், எண்ணில் அடங்காதது அவனுடைய அவதாரங்கள். அதுல ரொம்ப பிரசித்தமா நமக்கு தெரிஞ்சது தச அவதாரம். மற்ற அவதாரங்கள்லாம் ரொம்ப காலம் இருக்க முடியல. ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் தான் நீண்ட காலம் பூமியில் இருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார். அந்த ரெண்டு அவதாரத்தை எடுத்துட்டோம்னா கண்ணனைத்தான் ஒருபடி மேல உசத்தி சொல்லுவான். ராமனை மிஞ்சிய கண்ணன்னு தான் சொல்லுவான். சான்றோர்களே, என்ன காரணம்னு பார்த்தா ரொம்ப காலம் பூமியில இருந்தார். ராமாயணம் நீண்டதுதான், ஆனா எல்லாரோடையும் சகஜமா கலந்து பழகி கழிக்கிற சந்தர்ப்பம் அமையல. ராவணவதம்ங்கிறது காரியமா இருந்ததுனால, தேவர்கள் படபடத்துண்டே இருந்ததுனாலையும் ஒரு காரியமா வந்தா நமக்கே அப்படிதானே. ஊருக்கு போறோம், காரியமா வந்திருக்கோம்னா நம்மளே சொல்லுவோம். எந்த காரியமும் இல்லாம சுத்தி பாக்கிறதுக்குனே இன்னொரு தரம் வரேன்னு சொல்லுவோம். காரியமா போனா அதேதான் மனசுல ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி பெருமாளுக்கும் ராவணவதம்ங்கிறது சங்கல்பமா இருந்ததுனால கலந்து பழகி அனுபவிக்க முடியல. அதுக்குன்னே கொட்டம் அடிக்கணும்னே வந்தானாம். இருந்து கலந்து பழகி விளையாடி உறவாடி கழித்து மகிழணும்னு வந்ததுதான் கிருஷ்ணாவதாரம். இதை விட ஒரு தெய்வம் சுலபமா இருக்கவே முடியாது. கண்ணனை மிஞ்சி ஒரு சௌலபியம் பார்க்க முடியாது. அதுதான் ஆழ்வார் பாசுரத்துல சொல்லும் போது, இதை விட ஒரு தெய்வம் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். கட்டினம் மெய்க்கலும் மெய்க்கப்பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப்பெற்றான், பற்றி உரலிழை ஆப்பும் உண்டான், பாவிகாள் உங்களுக்கு எச்சு குலோனர். இந்த கருணைய புரிஞ்சுக்க முடியலனா எதை புரிஞ்சுக்க முடியும் உங்களால? எதை புரிஞ்சுக்க போறேன்னு நம்மளே சொல்லுவோம். எல்லா முயற்சியும் பண்ணேன், அப்புறமும் நினைச்சது நிறைவேறலைன்னா இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு கேட்போம் இல்லையா? அதுதான் ஆழ்வாரும் இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். அத்தனை ஒரு எளிமையோட சௌலபியத்தோட கண்ணன் விளங்கினார். கிருஷ்ணாவதார நாள்லயே பகவானுடைய மகிமையை புரிஞ்சுக்காம அந்த வைபவத்தை உணராம இருந்தவா நிறைய பேர் பார்க்க முடியும். சமகாலத்துல வாழ்ந்தவன் தான் சிசுபாலன், ருக்மி, சத்ரஜித். அவர் நாள்லயே அவரை நேர பார்த்தே புரிஞ்சுக்க முடியாம இருந்தவாள்லாம் இருக்கானா இப்ப கலியுகத்துல சொல்லவா வேணும்? எல்லாருக்கும் புரியுமா? எல்லா தடவையும் தானே அவதாரம் பண்ண முடியாது. அப்பதான் தான் வர முடியாது, தன் பக்கத்திலேயே ஸ்ரீ வைகுண்டத்துல உடன் இருப்பவர்களான நித்திய சூரிகள்னு சொல்லுவான். யுகாந்தரங்கள்ல வாழ்ந்த பாகவதோத்தமர்கள், அவ மகர்ஷிகளோட அவளை குழப்பிக்க கூடாது, பாகவதர்கள் அவ. அந்த நித்திய சூரிகளை அவ்வப்போது பகவான் பூமிக்கு அனுப்புறார். அப்படி வரக்கூடிய நித்திய சூரிகள் தான் ஆழ்வார்கள். 12 பேர்னு நமக்கு தெரியும் இல்லையா? 11 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண்மணி இந்த 12 ஆழ்வார்கள். பக்தியில ஆழம் கால்பட்டவர்கள்ங்கிறதுனால ஆழ்வார்கள்னு அவளை சொல்லுவோம். பக்தியில ஆழ்ந்தவர்கள் 11 பேர் ஆழ்வார். 12வது நான் பெண்மணின்னு சொன்னேன் இல்லையா, அவள் யார் தெரியுமா? எந்த பகவான் 7-14 புவனங்களையும் ஆண்டு வருகிறாரோ அந்த ஆண்டவனையே ஆண்டவள். அதனால தான் இவாள்னா ஆழ்வார். அந்த பெண்மணி என்ன சொல்றோம்? ஆண்டாள்னு சொல்றோம். ரொம்ப விசேஷமான மனோகரமான சரித்திரம் ஆண்டாள் கல்யாண சரித்திரம். குரு வருளாலும் திருவருளாலும் ஆண்டாள் கல்யாண சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறேன்.

அரக்கர்களை வதம் பண்ணினாரே. முதல் யுகம் கிருதயுகம்னு சொல்லுவோம், சத்தியயுகம்னு பேர். அந்த யுகத்திலேயே ஆரம்பிச்சு கொடுத்தான் சரித்திரம். எப்படின்னா, ஒரு சமயம் எல்லா உலகங்களும் நடுங்கும்படி சித்திரவதை பண்ணின ஹிரண்யாக்ஷன்கிற அரக்கனை வதம் பண்றதுக்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். வராகம் தான் இருக்கிறதுலயே பெரிய ஸ்வரூபம். எல்லாரும் திருவிக்ரம அவதாரத்தை பெருசுன்னு சொல்லுவா, ஓங்கி உலகளந்த உத்தமன்னு அது பெருசா சொல்லுவா. நன்னா யோசிச்சு பார்த்தோம்னா, திருவிக்ரமன் வந்து உலகத்தை அளக்கிற அளவுக்கு தான் ஒரு உருவம் எடுத்தார். உலகளந்த உத்தமன்னு சொல்றோம், உலகத்தை அளக்கிற அளவுக்கு உருவம்னா கொஞ்சம் அதை விட பெருசா இருந்திருக்கணும். அந்த உலகத்தையே எடுத்து மூக்குல பந்து மாதிரி வச்சுண்டவர் வராகம். அப்படி பார்த்தா வராகம் தானே பெரிய உருவம், நிகரில்லாத பெருமையுடையது வராகமூர்த்தி. அந்த வராக ரூபத்தை எடுத்து ஹிரண்யாக்ஷன் பூமாதேவிய ரசாத்தலம்ங்கிற இடத்துல ஒளிச்சு வச்சுட்டானான். தேவர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத சித்திரவதையை கொடுத்தான். பூமாதேவியை மீட்கணுங்கிறதுக்காகவும் இந்த அரக்கனை வதைக்கணுங்கிறதுக்காகவும் வராக ரூபம் எடுத்தார். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணினார். பூமியை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த ரசாத்தலத்துக்கு போய் மீட்டு தன்னுடைய மூக்கில் தாங்கி தூக்கும் போது பெருமாள் மீட்டுனா எடுக்கிறார். பெரிய ஆபத்து வந்து சிறையில வைக்கப்பட்டிருந்தா பூமாதேவி, அவளை மீட்டெடுக்கும் போது ஆனந்தப்படணுமே. பூமாதேவி நேர்மாறா கண்ண ஜலம் விட்டு அழுதாளாம். அவருக்கே ஆச்சரியமா எடுத்து, பெருமாளுக்கே ஆச்சரியம். நான் உன்னை மீட்டு எடுக்கிறேன், காப்பாத்துறேன், ஏன் இப்படி கண்ணீர் விட்டு அழற, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அப்போ, என்னை மட்டும் காப்பாத்தினா போருமா, என்கிட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்காளே, எத்தனையோ ஜீவராசிகள் கொண்டவள் இல்லையா, நான் எல்லாருக்கும் தாயாரனா. நம்ம எத்தனை அருமை தெரியாம நடந்துட்டாலும் தாங்கி பிடிக்கிறவள் இல்லையா, நமக்கு வாழ்வு தருவள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தானே வள்ளுவர் சொல்றார். நம்மளை நினைச்சிண்டு, மனசுல நினைச்சிண்டு நமக்காக பிரார்த்தனை பண்ணினாள். என்னை மட்டும் தூக்கி விட்டா போராது, என் குழந்தைகளும் உயரத்துக்கு ஒரு வழி சொல்லணும், உன் அனுகிரகத்தை அடையறதுக்கு நீ ஒரு வழி சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணும் போது, எப்போ இது வராகவதாரம் பண்ண நாள்ல, மூணு விஷயம் சொன்னாராம். என்னுடைய அனுகிரகம் அடையறதுன்னு அவ்வளவு கஷ்டமே இல்லையே, என்னுடைய சந்நிதிக்கு நல்ல தூய மலர்களை கொண்டு வந்து மாலை தொடுத்து பூமாலை சூட்டி, சரீரத்தால பண்றது மலர் கைங்கரியம், மனசால ஒரு தொண்டு பண்ணினதா இருக்கணுமே பாமாலை பாடி. ஆழ்வார்கள் மாதிரி புதுசா பாட்டு எழுதிதான் பாடணுங்கிறது இல்ல, ஏற்கனவே பாடி வச்சதே நிறைய இருக்கு. அதை பாடினாலும் அந்த பாவத்தோட அர்த்தம் புரிஞ்சு பாடினாலும் அதை பகவான் ஏத்துக்கிறார். பூமாலை சூட்டவும் பாமாலை பாடவும் மூணாவதா ஒண்ணு சொன்னார். இது ரெண்டும் பண்ணிட்டு நான் பண்றேங்கிற பாவம் இருக்கக்கூடாது, அது இருந்தா பிரயோஜனம் இல்லையே. பரிபூர்ண சரணாகதியோட யார் என்கிட்ட பக்தி செலுத்துறாளோ, இது மூணு பண்ணினா போறோம், அவ என்ன தேடி வர வேண்டாம், என் அனுகிரகம் அவளை தேடி வரும்னு சொல்ல, இது எப்ப சொல்லியிருக்கார், கிருதயுகத்துல. இத மனசுல வச்சுட்டு இருக்காளாம் பூமாதேவி. பூமாதேவி பெருமாளுடைய மூன்று மனைவிகள்ல பிரதமமான ஸ்தானத்தை உடையவள். ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு சொல்றோம். பூமி நாச்சியாரும் ஒரு பத்தினி பெருமாளுக்கு. துவாபர யுகம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியாகி கலியுகம் ஆரம்பிக்கிறதே இது ஞாபகம் வந்துதான். பெருமாள் சொன்னது, இந்த யுகத்துல தானே அநியாயம் அக்கிரமம் எல்லாம் எல்லாம் மீறி போகும். சஜ்ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதுக்களுக்கெல்லாம் கஷ்டம் வருமே, அப்போ உயர வழி இதுதான்னு சுலபமா ஒரு 30 பாசுரத்துல வாளுக்கு போய் உணர்த்தக்கூடிய, உணர்த்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கே. மற்ற யுகங்கள்லாம் கூட சொல்லல, இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துல எனக்கு வராகவதார நாள்ல நீங்க மூணு விஷயம் சொன்னேள், அதை குழந்தைகளுக்கு சுலபமா புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அவதாரம் பண்ணிட்டு வந்தா நன்னா இருக்கும்னு தோன்றது. நீங்க அனுமதி கொடுத்தேன்னா அறிவிக்கல, அனுமதி கேட்கிற, அதுதான் அழகு. உங்க அனுமதி இருந்தா நான் கீழே போயிட்டு வரேன்னாலும். இது வரைக்கும் ஸ்ரீதேவி தான் அவதாரம் பண்ணிருக்கா, பூமாதேவி அவதாரம் பண்ணதில்லை. சீதா பிராட்டியோ ருக்மிணியோ எல்லாம் ஸ்ரீதேவி தானே. பூமாதேவி முதல் முறையா கிளம்பரா பார்த்தார் பெருமாள். 108 திவ்ய தேசங்கள் உண்டே பாரத தேசத்துல, அதுல 18 திவ்ய தேசம் கொண்டது பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டில் இருக்கிற திவ்ய தேசங்கள்
தலை சிறந்ததாக

பூர்வத்தில் தண்டீபுரின்னு பேரு. வராகமூர்த்தியினுடைய க்ஷேத்திரமாம் இது. வில்லிங்கிற வேடனால கண்டறியப்பட்டவர் சுவாமிங்கிறதுனால இதுக்கு வில்லிபுத்தூர்னு பேரு. அங்க கோவில் கொண்டிருக்கும்படியான பெருமாளுக்கு வடபத்திரசாயின்னு நாமம். ஆலிலை கிருஷ்ணனா இருக்கார் வடபத்திரசாயி. இந்த ஊரை தான் தேர்ந்தெடுத்து பூமாதேவி அனுப்புறார். இந்த ஊர்ல பரம வைஷ்ணவர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். எப்பவும் விஷ்ணுவை சதா சித்தத்தில் நினைத்து கொண்டிருப்பவர், தியானித்துக் கொண்டிருப்பவர். அதனால அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். இவர் சித்தத்துல எப்பவும் விஷ்ணுவை நினைச்சிருப்பாருங்கிறதுனாலையும் விஷ்ணு சித்தர்னு சொல்லலாம். விஷ்ணு சதா சித்தத்துல அவரை நினைச்சிருப்பாருங்கிறதுனாலையும் விஷ்ணு சித்தர்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடின பெருமையுடையவர் பெரியவர்ங்கிறதுனால பெரியாழ்வார்னு சொல்லுவான். ஆழ்வார்கள்ல ஒருத்தர். முன்னாடி பூமிநாச்சியாருக்கு பெருமாள் சொன்னார் இல்லையா, பூமாலை சூட்டணும் பாமாலை பாடணும். அத வந்து ஒரு நாள் தவறாம அந்த தொண்டை வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காராம். அவரே தன்னுடைய வீட்டுல ஒரு நந்தவனம் அமைத்து எந்த புஷ்பங்கள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணலாமோ அந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த செடியெல்லாம் கொண்டு வந்து பயிர் பண்ணி நிறைய துளசி செடி வச்சு தினமும் மலர் மாலை தொடுத்து கோவில்ல சமர்ப்பணம் பண்ணுவார். நிறைய பாடல்கள் பாடுவார். பெரியாழ்வாருடைய பாசுரம் தெரியாதவாளே இருக்க முடியாது. அப்படி பகவான் எந்த தொண்டு உயர்ந்ததுன்னாரோ அந்த தொண்டையே அவர் பண்ணிட்டு இருக்கார். அவரைத்தான் தகப்பனாரா, பூமாதேவிக்கு தகப்பனாராவும் தனக்கு மாமனாராவும் பகவான் தேர்ந்தெடுத்திருக்கார். ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்துல மலர் பறிச்சு மாலை தொடுத்து பகவானுக்கு கொடுக்கணும்னு கார்த்தால வேளையில சாதாரணமா என்னைக்கும் பண்ற மாதிரிதான் மலர் பறிக்க வந்திருக்கார். அன்றைய தினம் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவா. ஒரு சின்ன பாடாந்திர வேதம் உண்டு. அந்த சுப தினத்துல பகவானுடைய புகழ எல்லா இடத்திலையும் எல்லா மக்களும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உதவியா இருக்கணும். பாசுரங்கள் பாடணுங்கிறதுக்காகவும் திருப்பாவியினுடைய விசேஷம் என்னன்னா தமிழ் மறைன்னு சொல்லுவாது. வேதத்தினுடைய சாரம் உபனிஷத் சாரம் பகவத்கீதையினுடைய சாரம்னு சொல்லுவா. அத்தகைய சாரமான அந்த கிரந்தத்தை நமக்கு வழங்கறதுக்காக

அந்த நந்தவனத்தில் அவர் மலர் பறிக்கிறதுக்கு உள்ள வரும்போது துளசி செடியினுடைய நிழல்ல நிலமடந்தை கிடந்தாள். ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கு திருமேனி. பிறந்த குழந்தை, பெண் குழந்தை தன்னுடைய நந்தவனத்துல கிடைச்சதை பார்த்தார். இது வெளியில கிடைச்சிருந்த

அழகா யார் குழந்தையோன்னு நினைச்சிருப்பார். தன்னுடைய நந்தவனத்துக்குள்ளேயே இப்படி ஒரு குழந்தை, தெய்வ அம்சம் பொருந்தின குழந்தை கிடைச்சோடனே இது பகவானுடைய பிரசாதம்னு உணர்ந்தார். இது வடபத்திரசாயியே தனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம்னு தன் மகளாகவே பாவித்து வளர்த்து வந்தார். இந்த குழந்தைக்கு தான் கோதைன்னு பேர் வச்சார். கோதான்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. இந்த கோதையை தன் மகளாக வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் பரமகிருஷ்ண பக்தர் இல்லையா. எந்நேரமும் கிருஷ்ணனுடைய கதையை தான் பேசின் இருப்பார், கண்ணனுடைய பெருமையை தான் பாடின் இருப்பார். அவரை பார்க்க வரவாலும் இந்த இந்த சரித்திரம் எல்லாம் தான், பாகவதம் எல்லாம் தான் பேசின் இருப்பா. வேற ஒன்னும் கதையெல்லாம் பேச மாட்டாவா. அப்ப இந்த ஸ்மரணையிலேயே தான் அந்த குழந்தை வளர்றது. அறியாத வயசுலிருந்தே தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணனுடைய கதை, கிருஷ்ணனுடைய பெருமை, அவனுடைய பாட்டு. இப்படியே வளர்றதுனால என்ன ஆச்சுன்னா, எதை கேட்டுட்டே இருக்காளோ, எதை பார்த்துட்டே இருக்காளோ, எந்த சூழ்நிலையில இருக்காளோ அதுதானே மனசுல ஆழமா பதியும். எந்த கண்ணனுடைய புகழை இரவா பகலா அவ கேட்கிறாளோ அந்த கண்ணனையே மணக்க வேண்டும்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து மனசுல. ரொம்ப ஆழமா அது பதிஞ்சு விடுத்தான். இன்னைக்கு குழந்தையா இருக்கும், நாளைக்கு அந்த பருவம் வரும்போது கல்யாணம் ஆகும் போது கண்ணனைத்தான் மணப்பேன், வேற ஒருத்தருக்கும் நான் மாலையிட மாட்டேன். கண்ணன் தான் மணாளன்னு பாகவதத்துல ருக்மிணி தேவிக்கு என்ன ஒரு உறுதி இருந்ததோ மனசுல, அந்த உறுதி இந்த

இந்த ஒரு எண்ணம் மனசுல ரொம்ப ஊடுருவி போயிடுச்சு. வளர வளர அவளுடைய கிருஷ்ண பக்தி வளருது, கிருஷ்ண பிரேமை வளருது. இந்த எண்ணம் கண்ணனைத்தான் கரம் பிடிப்பேன்கிற எண்ணமும் மேல மேல வளர்றது. கொஞ்சம் பெரிய குழந்தையானோன்னு ஒரு எண்ணம் வந்துதான் மனசுல. அப்பா வந்து தினமும் மாலை தொடுத்து பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்துறார். இது தெரியுமே குழந்தையிலேன்னு பார்த்துட்டுருக்கா. கிருஷ்ணனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா நமக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணுமே. கண்ணனுக்கும் நமக்கும் பொருத்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு இந்த மாலைய ஒரு தூதுவனா உபயோகப்படுத்தினாளா. நம்ம கழுத்துல போட்டு பார்க்கலாம், நமக்கு அந்த மாலை பொருத்தமா இருக்குன்னா அது கிருஷ்ணன் கழுத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கழுத்துல பொருத்தமா இருக்கிற மாலை கண்ணன் கழுத்துலயும் பொருத்தமா இருந்துடுத்துனா நமக்கும் அவருக்கும் பொருத்தம் இருக்குன்னு கண்டறியலாமேன்னு ஒரே ஒரு நாள் அவர் போட்டுக்க போற மாலையே அதுக்கு முன்னாடி நம்ம போட்டுண்டு பார்க்கலாம்னு பெரிய ஆழ்வாருக்கு ஒரு பழக்கம் உண்டு. மாலையை தொடுத்துட்டு உடனே எடுத்துன்னு போக மாட்டார், கூடையில் அதை மடிச்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில யாரையோ பார்த்துட்டு வருவாராம். தினமும் அப்படிதான், 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வந்துட்டு தான் மாலையை எடுத்துன்னு கோவிலுக்கு போவார். அந்த சமயம் அவர் அப்பா வெளியில ஒரு வேலையா போயிருக்கிற சமயம் தான் அந்த மாலையை போட்டு அழகா இருக்கான்னு பார்த்துட்டு அவர் சந்தேகம் வராத மாதிரி திருப்பி அவர் வச்சா மாதிரியே வச்சு விடலாம்னு தான் மனசுல எண்ணம் வந்தது. அதைதான் பண்ணினான். அந்த நந்தவனத்துல பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துலதான் அழகு பார்த்தாளாம். அந்த மாலை எப்படி இருக்குன்னு பார்த்து பொருத்தமா இருக்கான்னு பார்த்து சந்தேகம் வராத மாதிரி மடிச்சு வச்சுட்டா. அவர் தெரியாம அதை சமர்ப்பணம் பண்ணிட்டார் கோவில்ல. ஒரு நாள் தான் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா விதவிதமா மாலை தொடுப்பார் இல்லையா. இந்த மாலை பொருத்தமா இருக்குமா, இந்த மாலை எப்படி இருக்கும், இப்படி அது தினமும் பண்ற ஒரு காரியமா ஆயிடுச்சு. ஒரு நாள் பண்ணணும்னு

தினமும் அவர் தொடுக்கிற அத்தனை மாலையையும் தினந்தோறும் தான் அணிந்து சூடி மகிழ்ந்து அதன் பின்னரே அதை இறைவன் அணிய நேர்ந்தது. தெரியாம அவரும் போய் கொடுத்துருக்கார். இப்படி நடக்கிறதுன்னு நினைச்சே பார்க்கல. ஒரு நாள் என்ன ஆச்சு, 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவார்னு சொன்னேன் இல்லையா, அவளுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு அப்பா வந்துருவார், அதுக்கு முன்னாடி மாலையை வச்சு விடணும்னு. கொஞ்சம் அதிக நேரம் அழகு பார்த்துட்டாளாம். அப்பா வர நேரம் ஆயிடுத்து, காலம் கடந்துடுத்துன்னு தெரியல. அப்புறம்தான் உரைச்சுது, ஆஹா இத்தனை நேரம் அப்பா உள்ள வந்திருப்பாரே, இப்ப போய் நம்ம மாலையை வச்சுடலாம். அவர் பார்த்தா கோவப்படுவார்னு வேக வேகமா வந்து மாலையை கழட்டி வைக்கணும்னு அதை கழுத்துலேருந்து கழற்ற நேரம் அவர் உள்ள வந்துட்டாராம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இவ வந்திருக்க மாட்டா, அப்புறமா வந்திருந்தா வச்சிருப்போ. அவ கழற்ற தருணம் அவர் உள்ள வந்துட்டார். தருணம்

பார்த்துட்டார், கழுத்துல மாலையோட கோதையை பார்த்தார். எல்லாம் மீறின கோபம் வந்தது. கோதே, என்ன காரியம் பண்ணேன்னு ஒரு சத்தம் போட்டார். அந்த மாலையை வாங்கினார். எப்படியும் அந்த மாலையை கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்க போறதில்ல, அவளாவது வச்சுக்கிட்டோம்னு விட்டுருக்கலாம். அது கோபத்தில் அப்படி வாங்கி ஒரு பக்கமா வீசினார். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசினார். இப்படி பண்ணலாமா, எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிட்டே, நீ தெரியாம போயிடுதே, நான் தினமும் கொண்டு போய் கொடுத்துருக்கேனா, நீ போட்டுண்ட மாலையா எல்லாம்னு ஒரு கோபம் வந்தது, ஒரு ஆவேசம் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது, ஒரு பயம் வந்தது. படபடன்னு ஆயிடுத்து பாவம், கை கால்லாம் உதறது. எப்பேற்பட்ட அபச்சாரம்னு வேக வேகமா போய் மிஞ்சி இருந்த மலர்களை எல்லாம் பறிச்சு, அந்த நந்தவனத்துல துளசி பத்திரம் எல்லாம் பறிச்சு புதுசா ஒரு மாலை தொடுத்து சுவாமிக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணாராம். அன்னைக்கு பெரியாழ்வார் மட்டும் வருத்தத்தோட இல்ல, இந்த மாலை புதுசா ஒண்ணு கட்டி கொடுத்தாரே, கொடுக்காமலே இருந்திருக்கலாம் அதுக்கு. அதை போட்டுண்டதுல இருந்து பெருமாளுக்கும் ரொம்ப வருத்தம் வந்து விடுத்தான். கனவுல வந்தார், எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். ஆமா, நான் அதுதான் நினைச்சிருக்கேன், தூக்கமே வரமாட்டேங்கிறது. குழந்தை தெரியாம பண்ணிட்டா நீங்க மன்னிக்கணும்னு வேண்டினார். இல்ல, நான் குழந்தை பண்ணதை பத்தி சொல்லல, நீங்க எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணீங்க அதை பத்தி சொல்றேன். என்ன அபச்சாரமா, நான் என்ன பண்ணினேனர். அவள் சூடி களைந்த மாலையே நமக்கு உகந்ததுன்னு தினந்தோறும் நான் காத்துன் இருப்பேன். அந்த மாலை உள்ள வரும்போதே கோவில் முழுக்க அந்த சுகந்தம் வீசுமே, அதை எனக்கு இல்லாம பண்ணிட்டேளே. இன்னைக்கு நீங்க கொண்டு வரும்போதே அந்த புதுசா தொடுத்த மாலை இருக்கே, அந்த மலர் மாலை சோர்ந்து போச்சு, அந்த புஷ்பம் அப்பவே வாடி போச்சு, அதுக்கான அந்த சுகந்தம் போயிடுத்து, அதை போட்டுன எனக்கு சந்தோஷமும் போயிடுத்து. இனிமே இப்படி பண்ணாதீங்க, நாளையிலேருந்து அவ போட்டு எத்தனை நேரம் அந்த மாலையை சூடி உகக்கணும் நினைக்கிறாளோ அத்தனை நேரம், அதுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் அதை வாங்கி அவள் அணிந்து களைந்த பின்னரே எனக்கு கொண்டு வந்து சேர்க்கவும்னு பகவான் கனவுல சொல்ல, அப்பதான் கோதைங்கிற பேர் வந்து ஆண்டாள்னு மாறித்தான். ஏன்னா ஆண்டவனையே ஆண்டுட்டாளே, எல்லா ஆண்டங்களுக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா, அண்ட சராச்சரங்கள் அத்தனைக்கும் எந்த பகவான் பேரரசனா விளங்குறாரோ, எல்லா உலகங்களையும் இயக்கிற சக்தியா விளங்குறாரோ, அந்த ஆண்டவனையே ஆண்டு விட்டாளே. சூடி கொடுத்த நாச்சி, சூடி கொடுத்த சுடற்கொடி, பல பெயர்கள் வந்தது. உலகம் முழுக்க கோதையினுடைய பெருமை பிரகடனமாச்சு. உலகம் முழுக்க அவளை பத்தி தெரிஞ்சுண்டு அவள் புகழ பேசுறது. ஆனா கோதை எப்படி இருக்காளாம், கண்ணனை தவிர வேற சிந்தனை இல்லை, வேற எண்ணம் இல்லை, விழிப்புல

கிருஷ்ணனை நினைக்கிறாளா? கனவுல கூட கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிதான் வந்துதான் கனவு. அதுதானே நாச்சியார் திருமொழி, இந்த வாரணம் ஆயிரம் கோதை கண்ட கனவுன்னு இன்னி வரைக்கும் நம்ம படிச்சு அனுபவிக்கிறோம். கனவுல கூட கண்ணன் தான் வரார். அந்த அளவுக்கு ஓடும் மேகத்தையும் கூவும் குயிலையும் தூது விடுவாளாம். வேற சிந்தனை இல்லாம இருந்தா மத்த சரித்திரங்கள் கல்யாண சரித்திரங்களுக்கும் ஆண்டாள் கல்யாண சரித்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், அந்த வரிசையில நம்ம இதை சேர்க்க முடியாது. என்ன காரணம்னா, சீதா கல்யாணத்திலையும் ருக்மிணி கல்யாணத்திலையும் ராமனாவும் கிருஷ்ணராவும் ஒரு மனுஷ்ய உருவம் எடுத்து பூமியில அவர் அவதாரம் பண்ணி நம்மள ஒருத்தரா இருந்தார். அப்ப நடந்தது அந்த கல்யாணம். இது அப்படி கிடையாது. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேதானே வரப்போறார். அவதாரம் பண்ணி மனுஷ்ய உருவத்தோட இல்லையே, விக்கிரக ரூபமா இருக்கிற பெருமாளை தட்டி எழுப்பி கல்யாணம் பண்ணினது இல்லையா ஆண்டாள், அந்த சரித்திரம் வந்து. அதனால தான் பாக்கி கல்யாண சரித்திரங்கள் எல்லாம் விட இது ஒரு படி உயர்ந்ததா சொல்லுவான். இது ரொம்ப விசேஷமான சரித்திரம். நடக்காது முடியாது, நம்ம வாழற யுகம் வேற, துவாபர யுகம் இல்ல, கிருஷ்ணன் இப்ப இல்லேன்னு நினைச்சிருந்தா நடந்திருக்காது. நடக்கும்னு நம்பினா யாரும் அவ்வளோ திருடமா, அவ்வளோ உறுதியா, அவ்வளோ ஆழமா ஒரு நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழற யுகம் அது இல்லையே, துவாபர யுகத்தில் இல்லையே நினைச்சிருக்கலாம். அவளுடைய பாவத்திலேயே கண்ணன் மனச தன் வசம் ஆக்கின்றான்னு சொல்லலாம். தன்னுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியா நினைச்சா, அங்க இருக்கக்கூடிய சம வயசுல இருக்கிற பெண்கள் கோபிகைகளா நினைச்சுண்டா, திருமுக்குளம்னு அங்க ஒரு புஷ்கரணி இருக்கு, அதை யமுனா நதியா நினைச்சுண்டா, அங்க கோவில் கொண்டிருக்கிற வடபத்திரசாயிய நந்தகோபுருடைய மகனான பரவாசுதேவன் கண்ணன்னு நினைச்சுண்டா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில நந்தகோபுருடைய திருமாளிகை, இப்படி எல்லாம் அந்த ஆயர்பாடியில கண்ணனை மணக்க போறோம், நான் ஒரு கோபிகைங்கிற பாவத்தோட அவள்லாம் பாகவதத்துல கார்த்தியாயினி விரதம் இருந்து கண்ணன் அடைஞ்சான்னு வர்ணனை வருது இல்லையா தசமஸ்கந்தத்துல, அதை அப்படியே நம்ம கடைபிடிக்கலாம்னு அந்த கோபி பாவத்தோட இருக்கிறதுலயே உயர்ந்த மாசம் மார்கழி மாசம். அந்த மாசத்தை நோன்பு இருக்கிறதுக்கு தேர்வு பண்ணி மார்கழி மாசம் 30 நாளும் திருப்பாவை பாடி

30 பாசுரம் பாடி மகான்கள் எப்பவுமே தான் மட்டும் அடையணும்னு நினைக்க மாட்டான். அந்த படியை விட்டுட்டு தான் போவா. மற்றவாளும் அந்த வழியை பின்பற்றி அவர்கள் அடைந்த அந்த உயர்ந்த நிலையே இவாளும் அடையிற மாதிரி அதை வெகு சுலபமா ஆக்கிடுவா. முதல் பாட்டுல பகவத்கீதையில கடைசியில வரக்கூடிய மாமேகம் சரணம் பிரஜன்னு, என்ன சரணாகதி பண்ணினா போரும்னு பகவானுடைய வாக்கில வரக்கூடிய வார்த்தைய முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறைத்துருவான்னு கீதையினுடைய சாரம்ங்கிறது எவ்வளவு சத்தியம்னு நமக்கு படிக்கும் போது புரியறது. ரொம்ப சுலபமா முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டா, ரெண்டாவது பாட்டுல எப்படி இருக்கணும், இந்த நோன்பு இருக்கும் போது என்னென்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எதுன்னு சொன்னா, மூணாவதுல என்ன பலன்னு சொன்னா, திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு, குறைவில்லாம மழை கிடைக்கும்,

நாடு நகரங்களெல்லாம் பழம் பெறும், எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கும்னு பலன் சொல்லும் போது ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. மழையெல்லாம் கிடைக்குமான்னு, பாவை நோன்பிருந்தா மழை வருமானு கேட்டிருப்பா போல இருக்கு. நாலாவது பாட்டுல மழைக்காகவே தனியா ஒரு பிரார்த்தனை, ஆழிமழை கண்ணால வாழ உலகினில் பெய்திடாயின்னு பகவான வேண்டிக்கிறா. அஞ்சாவது பாட்டு தான் நம்ம முதலையே பார்த்தோம். பூமி நாச்சியாருக்கு வராகமூர்த்தி சொன்ன அந்த மூணு விஷயங்கள் தான் திருப்பி வருது. துயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அந்த மூணு விஷயமும் பண்ணினா அனுகிரகம் வெகு சுலபமா கிடைச்சிடும்னு சொன்னாரே, அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி ஆறாவது பாட்டிலேருந்து பதினாறாவது பாட்டு வரைக்கும் பத்து பாடல்கள்ல தன்னுடைய தோழிகள் எழுப்புறா. நல்ல வார்த்தை சொல்லியும் எழுப்புறது பார்க்கலாம், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சொல்லியும் எழுப்புறது பார்க்கலாம். நாயக பெண் பிள்ளாயினும் சொல்றா, பேய் பெண்ணேனும் பாடுறா. அதெல்லாம் ரொம்ப பரமராசக்கியத்தோடு அதை படிக்கணும். பதினாறாவது பாட்டுல நந்தகோபுருடைய வாயில் காப்பான வேண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடுறா. அனுமதி குழு கண்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு அவனை பார்த்து பேசுற மாதிரி பாட்டம் ஏறுது. அதுக்கப்புறம் யசோதை நந்தகோபர் பலராமர் அவாளெல்லாம் எழுப்புறா. பதினெட்டாவது பாட்டுல நப்பிண்ணை பிராட்டி எழுப்புறா, ஏன்னா அவளுடைய திருமாளிகையில தான் கண்ணன் உறங்கின் இருக்கார். பத்தொன்பதாவதுல இருபத்தி மூணாவது பாட்டு வரைக்கும் கண்ணனையே எழுப்புறா. கண்ணனை எழுப்பும் போது கண்ணு பொட்டுடுமோன்னு ஒரு கவலை வந்துதான். அதனால இருபத்தி நாலாவது பாட்டுல ஒரு போற்றி ஒண்ணு வருது, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு ஆரம்பிக்கும். அது வந்து திருப்பாவைக்குள்ள இருக்கிற பல்லாண்டுன்னு சொல்லுவா, திருஷ்டி கழிக்கிறதுக்காக அப்படி ஒரு பாட்டம். இருபத்தஞ்சாவது பாட்டுல தான் தன்னுடைய திருட சித்தத்தை வெளிப்படுத்துறா. உன்னையே அறுத்தித்து வந்தோம் கண்ணா, ஒரு பொருள் வேணும்னு உன்னை பார்க்க வரல. எந்த பகவானா கேட்கிற வரமெல்லாம் பிரசாதிக்கக்கூடிய வரப்பிரசாதியா நீ இருக்கியோ, உன்னை கேட்டு வந்திருக்கோம், உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு சொல்லி உனக்காக எதை வேணா விடுவோம், எதுக்காகவும் உன்னை விட மாட்டோம்னு உறவேல் நமக்கினி ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்லி இருபத்தொன்பதாவது பாட்டிலையும் அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி இருபத்தொன்பது பாட்டு வரைக்கும் கோபி பாவத்துல பாடினவள் முப்பதாவது பாட்டுல தான் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துறா. பட்டர் பிரான் கோதை சொன்னேன்னு பெரியாழ்வாருடைய பெண் ஆண்டாள் அப்படிங்கறத தன்னுடைய அடையாளத்தை சொல்லி தான் மட்டும் அடையல, தன் கூட இருக்கிறவாளுக்கும் கண்ணனை அடையும் வழியை ரொம்ப அற்புதமா இன்னி வரைக்கும் நம்ம பாடி மகிழறா மாதிரி அனுபவிக்கிற மாதிரி அதை பாடி கொடுத்தாள். கனவு கண்டான்னு சொன்னேன் இல்லையா, கல்யாணம் ஆகிற மாதிரி, அந்த கனவு உண்மையாகிறதுக்கான காலம் வந்துடுச்சு. பெரியாழ்வாருக்கு ஒரு கவலை வந்துதான் மனசுல, பொண்ணுக்கு கல்யாண பருவம் வந்துடுத்தே. இது பெரியாழ்வாருக்கு மட்டும் வந்த கவலை இல்ல, ஜனக மகாராஜாவுக்கே வந்ததுன்னு ராமாயணத்துல வருது. அந்த பருவம் வந்ததுனால இவளுக்கு ஏற்ற வரன் எங்குளானோ, சீதா பிராட்டிக்கு நல்ல சக்தி இருந்தது, அந்த சிவதனுசு ஆரோபணம் பண்ணினா, இடது கையால பந்து எடுக்கிறேன்னு பெரிய ஆம ஓடு மாதிரி இருக்கிற வில்ல நகத்தினாலேன்னு தானே அவருக்கு கவலை வந்தது ஜனகருக்கு. சீதையினுடைய சக்தி வந்து பயத்தை கொடுத்தது ஜனகருக்கு. இவளுக்கு ஏற்ற மாப்பிளையை கண்டுபிடிக்கணுமேனு பயப்பட்டார் இல்லையா, இங்க வந்து கோதையினுடைய பக்தி கவலைக்கிடமா இருக்கு அவருக்கு. இத்தனை பக்தியோட இருக்கா இது, இதுக்கு எந்த பங்கமும் வராம இதுக்கு அனுகூலமான வரன் வரணமேன்னு

அவருடைய விவாக காலம் வந்துடுத்தேன் கொஞ்சம் கவலை வந்துடுத்து. பொண்ணையே அழைச்சு கேட்டாராம், அம்மா உனக்கு வரன் பார்க்கணும். எது மாதிரி வரன் பார்க்கணும், என்ன மாதிரி வேணும்னு நீயே சொல்லு, உன்கிட்டயே.

கேட்கறேன்னு கேட்கும்போது, மானிடவர்க்கு நான் இல்லை, ஊனிடையாழி செங்குத்தமர்க்குத்தான், மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன்னு சொன்னா, கண்ணன் சொன்னா எந்த ஊர் கிருஷ்ணன் சொல்லணுமே. ஏன்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் பறந்தும் சேவை சாதிப்பவன் எந்த ஊர் பெருமாள்னு சொல்லலையே. சந்தேகம் வந்தது, எந்த பெருமாள் சொல்ற, பெருமாள்னு சொல்ற, எந்த பெருமாள்னு கேட்கும் போது, அப்பா எந்த பெருமாள். ஒரு சமயம் ருக்மிணி தேவி வீட்டுல அண்ணா கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அவர் இஷ்டப்படி சிசுபாலனோட கல்யாணம் நடக்கணும் ஏற்பாடு பண்ணிருக்கார், யாரும் கிடையாது, நீயே கதி, என்னை வந்து காப்பாத்தி என் கரம் பற்ற வேண்டும்னு ஒரு 7 ஸ்லோகம் எழுதி ஒரு மடல் அனுப்பினா, அந்த மடலை படிச்சுட்டு அந்த சமயம் பெரிய ஆபத்துல கஷ்டப்பட்டு இருக்கா, காலம் கடத்தக்கூடாது, காலம் தாமதிக்க கூடாதுன்னு விரைந்து வந்து காப்பாத்தினாரோ அந்த பெருமாளைத்தான் நான் வதிச்சிருக்கேன். யார சொல்றா, ரங்கநாதர சொல்றா, கண்ணாளங் கோடித்து கண் இதனை கைப்பிடிப்பான், திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து

பின்னாந்திருந்த சிசுபாலன் அண்ணாந்திருக்கவே அடுத்த நிமிஷம் மின்னல் வேகத்துல போய் தூக்கி நுந்துட்டாரே. பெண்ணின் மனம் அறிந்த பெருமாள், வருத்தம் தெரியாதவர் கிடையாது. அவளை விரைந்து சென்று காப்பாத்தினாரே அந்த அரங்கநாதரைத்தான் நான் வரித்தேன்னு சொல்ல ஒரு சரித்திரம் உண்டு. பெரியாழ்வார் ரங்கமன்னாரிடத்துல ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுட்டு போனார். அந்த பல்லக்கிலேந்து இறங்கி ஆண்டாள் என்ன பண்ணினாலாம், அந்த கோவிலை வந்து நடந்து சேவிக்கணும். அந்த பிரகாரம் எல்லாம் நேர வாகனத்தை கோவில் வாசல் வரைக்கும் விட்டுடக்கூடாது. அதை நடந்து அந்த வீதிகளுடைய அழகெல்லாம், அது அந்த வீதிகளே ஒரு ஹாரம் மாதிரி இருக்கும் அரங்கநாதருக்கு, அதை நடந்து அனுபவிக்கணும்னு பல்லக்கிலேந்து இறங்கி நடந்து வந்தாளாம். கால் நோகுமேன்னு யாருக்கும் தெரியாம தன்னிடத்துல வேகமா சேர்த்துட்டாராம். ரொம்ப பெரியாழ்வார் இது தெரிஞ்சு, நான் கண் குளிர மனம் குளிர கல்யாணம் பண்ணி பார்க்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கேன், திடீர்னு இப்படி நினைக்காத வேளையில எதிர்பார்க்காம இப்படி தன்கிட்ட சேர்த்துட்டாரேன்னு ரொம்ப மனம் வருந்தி பிரார்த்தனை பண்ணிட்டாராம். குழந்தைய திருப்பி அனுப்பிடுங்கோ, வைதீக பிரக்ரிய குறையாம நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ முறையா கரம் பிடிச்சு கோதைய மனைவி ஆக்கிக்கணும்னு பிரார்த்தனை பண்ண திருப்பி அந்த சுவாமியினுடைய மூர்த்தியிலேந்து மூலவர் அந்த விக்கிரகத்திலேந்து எழுந்து வந்தான்னு சரித்திரம் உண்டு. விரைந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைத்து சென்று கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினார். மாப்பிள்ளையா வரவர் யாரு? பெரிய பெருமாள். மாமனார் யாரு? பெரிய ஆழ்வார். அவருடைய கோவில் எது? ஸ்ரீரங்கத்தை தான் பெரிய கோவில்னு சொல்லுவா வைஷ்ணவாள்லாம். வாகனமா இருக்கிறது பெரிய திருவடி, எல்லாமே பெருசுதான் இந்த கல்யாணத்துல. கல்யாணம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏற்பாடாகி அவள் அந்த வாரணமாயிரம் பாசுரத்துல சொன்ன மாதிரி அத்தனையும் தேவர்கள், மூவர்கள், சித்தர்கள், முக்தர்கள், நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் அத்தனை பேரும் கூடியிருக்க ஆண்டாளை மணப்பதற்கு அரங்கமன்னார் மாப்பிள்ளையாக எழுந்தருள அன்னைக்கு தேவி சூடி களைந்த மாலையை பெருமாள் அணிந்தார்னு முன்னாடியே பார்த்தோம். அப்போ முதல்ல நீ மாலையை சூட்டின, இப்போவாவது நான் முதல்ல சூட்டலாமான்னு கேட்டார். இல்லை, அப்பவும் நான் தான் முதல்ல மாலையை சூட்டினேன், இப்பவும் நானே முதல்ல சூட்டுவேன்னு மாலை

தேவிதான் முதல்ல மாலை அணிவித்தாளாம். பெருமாளும் மாலை மாட்டினார். பொன் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடினார்கள். முறைப்படி இந்த திருமணச் சடங்கெல்லாம் நடக்கிறது. மாங்கல்ய தாரணம் செய்தார், பாணி கிரகணம் செய்தார், முறையாக லாஜஹோமம் செய்து நெல் பொறியிட்டு அம்மி மெதித்து அருந்ததி அன்னை தரிசித்து தெய்வ தம்பதிகள் அற்புத காட்சி அளித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரே பீடத்துல ஆண்டாள், அரங்கமன்னார், மாமனாரான பெரியாழ்வார் மூணு பேரும் அன்னைக்கு அந்த சமயம் சமகாலத்துல வாழ்ந்தவாளுக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் கிடைச்சதுன்னு இல்லாம அன்றும் இன்றும் என்றும் யாருக்கெல்லாம் அந்த காட்சியை பார்க்கணும்னு மனசுல ஆக்ரகம் இருக்கோ அத்தனை பேருக்கும் அன்னைக்கு பார்த்த அந்த காட்சி இன்னைக்கும் நம்ம கண்டு அனுபவிக்கிற மாதிரி கோவில் கொண்டு அந்த திருமண கோலத்துல அந்த காட்சியை நம்ம பார்க்கிற மாதிரி இன்னைக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா அந்த ஆண்டாள் அரங்கமன்னாருடைய கிருபை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட ஆண்டாள் கல்யாண சரித்திரத்தை அடியேன் பூர்த்தி பண்றேன்.

இதுவரை ஆண்டாள் கல்யாணம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் ஆர். வர்ஷா புவனேஸ்வரி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மெட்ராஸ் படத்திற்காக சக்திஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின்

0: வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பி எம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹரிச்சரன் சுசித்ரா பாடியுள்ள பாடல் படம் வேல்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணன்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வெப்பம் படத்திற்காக சுசானி பாடியுள்ள பாடல்.

நேரம் 2:45 பத்து நொடி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைகாணம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து 7 அறிவு படத்திற்காக விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி ஹாசன், ஷாலினி பாடியுள்ள பாடல்

நிறைவாக ஒழித்த பாடலை பாடியவர் விஜய் யேசுதாஸ், படம் வெடி. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பெங்களூரு அஞ்சல்.

0: Cena.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஒய்வு நிலைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று கேட்போமானேர்களே.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. நேர்கள் கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். பல்லாண்டு பல்லாண்டு என தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம், நாட்டை ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அபிஷேக் ரவிசங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீஹரி விட்டல் அவர்கள் வயலின், நாகை எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பரம பாவனா, பூர்வி கல்யாணி ராகம், ஆதிதாளம், ராமநாதபுரம், ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை.

0: की ओर से मंत्रियों ने स्पष्ट किया कि वे व्यापक परीक्षा सुधारों के लिए प्रतिबद्ध हैं। पारदर्शिता सुनिश्चित करने के लिए सरकार ने एक आधिकारिक फीडबैक ईमेल आईडी भी जारी की है, जिस पर छात्र और सभी हितधारक अपने सुझाव भेज सकते हैं। सरकार इन सभी सुझावों के आधार पर मुख्यमंत्री हेमंत सोरेन की अध्यक्षता में अंतिम निर्णय लेगी। हालांकि छात्र प्रतिनिधियों ने वार्ता पर संतोष जताया है, लेकिन कहा है कि मांगों पर ठोस और लिखित आदेश आने तक उनका शांतिपूर्ण आंदोलन जारी रहेगा। महविश रहमान, आकाशवाणी समाचार, रांची।
1: स्वास्थ्य और परिवार कल्याण मंत्री जगत प्रकाश नड्डा ने आज नई दिल्ली में आयोजित इंडिया मेडिकल डिवाइस कॉन्फ्रेंस 2026 में सीईओ गोलमेज सम्मेलन की अध्यक्षता की। श्री नड्डा ने सोशल मीडिया पोस्ट में बताया कि सम्मेलन में नवाचार, नियामक उत्कृष्टता, घरेलू विनिर्माण, मूल्य श्रृंखला, बाजार पहुंच और निर्यात को मजबूत करने के दृष्टिकोण पर चर्चा हुई। यमन में हूती विद्रोहियों के खिलाफ सशस्त्र बलों ने सैन्य अभियान शुरू कर दिए हैं। यमन सशस्त्र बलों के प्रवक्ता कर्नल माजिद अल नुजैली ने कहा कि हूती विद्रोहियों के बार बार हमलों के बाद सरकारी बलों और नागरिकों की सुरक्षा के लिए विशेष अभियान चलाए जा रहे हैं। अश्मिता चालिहा कोरिया मास्टर्स बैडमिंटन टूर्नामेंट के महिला सिंगल्स फाइनल में पहुंच गई हैं। अश्मिता का मुकाबला कल फाइनल में चीन की क्यू हान से होगा। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
2: நேரம் 6:05 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
4: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைபரிசையில் இனி இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 11:10 நிகழ்ச்சி இடம்பெறும். 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில், 8:15 ராணியின் தேர்வு நாடகம் எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். இனி நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மணியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 நேராகும் உஸ்தாத் அமீர்கான் அவர்களின் பாட்டு, ஷேகர் கூகர் அவர்களின் சாரோத் இசை, 4:10 பொங்குமங்கலம் பண்ணப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைகாணம், 7:30 ஆத் சவேரி, 8:30 திரைகாணம், 9:00 இசைப்பெட்டகம், டாக்டர் ஸ்ரீபதா பினாகபாணி அவர்களின் பாட்டு, அன்னவரப்பு ராமசுவாமி அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லையப்பூ தண்டாதரங்க நிகழ்ச்சியில் ஆட்டவிடுப்பு, வில்லிவாக்கம் ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நண்பர்கள், 12:00 நிகழ்ச்சி நாள் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், வைஷ்ணவி ஆனந்த் அவர்களின் பாட்டு, அனுதமா முரளி அவர்கள் வயலின், பி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம், 2:30 3:00 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, 5:00 அரங்கிசை, உமா வெங்கடகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, ஜெயந்தி கேசவ் அவர்கள் வயலின், பி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நாள், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வனத்துறை பணியாளர் ராம சுப்பு அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகாணம், 8:15 ஸ்வர்தரோஹார், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக்,

11:40 திரைகாலம். நீர்களை இதுவரை நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 8:15 ராணியின் தேர்வு நாடகம். எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள். நடித்திருப்பவர்கள் ஏ தேவசேனா, டி பிரமீளா, சி ராஜா அப்பாசாமி, எம் ராஜமான் சிங், எஸ் ஆனந்த் ஆகியோர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாரிஜாதம் படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்ருதி பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மஜா படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்கம் பாடி உள்ள பாடல்.

0: என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அழகிய தமிழ் மகன் படத்திற்காக பென்னி தயாள் அர்ஷித் தர்ஷனா பாடியுள்ள பாடல்

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से बिजली பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.

0: நேரம் 7:50, 12:00. நேர்கள் கேட்கலாம் செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், கோவையில் இன்று தொடங்கிய சுதேசி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவில் பங்கேற்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை, சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற சிறு குறு தொழில் திட்டங்களுக்கான செயலி வெளியீட்டு விழாவில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு ஆற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலை

0: இதர பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் கோவையில் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறும் சுதேசி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன். அவர் பேசுகையில்,
1: இந்த அரங்கம் நமது தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட், அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து அந்த வளர்ச்சி, அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் அனைவருடைய விசுவாசம் சொல்றது, அனைவருடைய நம்பிக்கை, அதே போல அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து நம்மளுடைய பொருட்களை நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நம்மளுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்துல நம்மளை வச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளிவிட்டு இன்றைக்கு உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்துல 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சினா அது ஒரு தலைமை இருக்கணும், அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகளில் 331 லட்சம் கோடியாக இருந்த கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிற நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்புல நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014 பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணோம். 2014-2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்துருக்குறோம். இந்த முதலீடு கிட்டத்தட்ட 2014 கம்பேர் பண்ணும்போது 143% அதிகமாக இருக்கிறது. அதே போல உற்பத்தி துறையை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அந்நிய நாடு முதலீடு மட்டும் அங்கிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்த முதலீடு மட்டுமே கிட்டத்தட்ட 165 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 69% நம்மளுடைய வந்திருக்கிறது.
0: சென்னை மக்கள் மாளிகையில் சிறு குறு தொழில் திட்டங்களுக்கான MSS செயலி வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் பேசும்போது,
2: What has been done today, really it is very useful to the people, those particularly who are in the business and whom we always tag or call as MSMEs. They always have different problems, different issues they face. They do not know where to approach, whom to approach. I think this particular app will certainly guide them, give them all the assistance which is needed. In our country, MSMEs have been playing a huge role in development of our country. Prime Minister of our country has always been insisting that private entrepreneurship is always needed to be encouraged. It is not that all the things can be done by government. So maybe large industries, small industries, or MSMEs, all these people have been contributing towards the development of our country. If you go through the history or the data, it will be very astonishing to understand that almost 50% employment is coming from MSMEs in this country. And this particularly will be telling us the role in the economic development of this country by the MSMEs. But these people who are there, who are entering, or many a times startups also, they are facing many problems. So how to approach, whom to approach, what is the solution?

0: அனைவருக்கும் என்னோடய பணிவான வணக்கம். இந்த மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மருத்துவ பணி மனித உயிர் காக்கும் உன்னத பணி. இந்த பணியாற்றும் அரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றது இறைவன் உங்களுக்கு அளித்த வரம். மக்கள் பணியே மகேசன் பணி என்பதை மனதில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களாகிய உங்கள் கரங்களில், இதை ஒருபோதும் மறவாது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். அதேபோல் டாக்டர்களாக உங்கள் அனைவரையும் இங்கே பார்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்கள் பணியில் நீங்கள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க பாரதம், வெல்க தாயர். நன்றி, வணக்கம்.
1: உனக்கு செய்யறது எங்க கடமை இல்லையா?
2: அம்மா, ராணி, எங்களுக்கு நீ ஒரே மக. உனக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம்? அது சரி ராணி, நேத்து வரைக்கும் நீ வெறும் ராணி, ஆனா இப்போ நீ ஒரு டாக்டர் ஆயிட்ட. உனக்குன்னு சில லட்சியங்கள் எண்ணங்கள்லாம் இருக்கணுமே. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்?
3: ஆமாப்பா, எதிர்காலத்தை பத்தி என் மனசுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குப்பா. மாஸ்டர் பிளானே வச்சிருக்கேன்.
2: வெரி குட், வெரி குட். என் மகளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டாக்டர் ராணி.
1: சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ராணி, இங்க வாடா செல்லம், உனக்கு திச்சு சுத்தி போடுறேன்.
2: என்ன பார்வதி, ராணி என்ன இன்னும் சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிருக்கா இந்த காலத்துல போய்?
1: அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஊர் உலகத்துக்கு வேணா அவ டாக்டரா இருக்கலாம், ஆனா என்னைக்கு என்னோட ராணி தானங்க, குட்டி ராணி தானங்க. வாடா செல்லம், திச்சு சுத்தி போடுறேன்.
3: உள்ள வாங்கப்பா.
2: என்னம்மா, ஏதோ டிஸ்கஸ் பண்ணனும்னு சொன்னியே, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு.
3: மாஸ்டர் பிளான் ஒன்னு வச்சிருக்கேன்னு சொன்னேன்லப்பா.
2: ஆமா,
3: அத பத்தி தான்.
2: அடடே, அத நான் மறந்தே போயிட்டேன்மா. வெரி சாரிம்மா. உன் மாஸ்டர் பிளான் என்னன்னு சொல்லு, அதுக்கு அப்பா என்ன செய்யணும் அதையும் சொல்லிரு.
3: சொல்றேன்பா. நானும் என்னோட சக டாக்டர்ஸ் சில பேரும் சேர்ந்து இலவச மருத்துவமனை ஒன்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம்பா.
2: வெரி குட்.
3: ஆரம்பத்துல 50 படுக்கைகள் கொண்டதா இருக்கும். முழுக்க முழுக்க இது நலிந்த பிரிவினருக்கும் ஏழை எளிய மக்களுக்குமான ஹாஸ்பிடல் பா. நிறைய பணம் நன்கொடையாவே கிடைச்சிருக்குப்பா.
2: பரவாயில்லையே.
3: பல டாக்டர்ஸ் இலவசமா வேலை செய்ய முன் வந்திருக்காங்கப்பா. இதெல்லாத்தையும் பார்க்கும் போது நாட்டுல நிறைய நல்லவங்க இருக்காங்கன்னு தோணுதுப்பா.
2: நீ சரியா தம்மா சொல்ற.
3: கையில பணமும் அரவணைப்பும் இருந்தா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நவீன சிகிச்சை முறைகளால குணப்படுத்திடலாம்பா. வசதி இருந்தா மரணத்தை கூட தள்ளி போட்டுடலாம்பா.
2: யூ மீன் யமங்கிட்ட கூட வாய்தா வாங்கிக்கிடலான்னு சொல்ற, கரெக்டா?
3: அப்சல்யூட்லி கரெக்ட்பா. எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே நம்பிட்டு இருக்கலாமா நாம? இந்த சொசைட்டிக்கும் ஏதாச்சும் பயனுள்ளதா நாமளும் செய்யணும் இல்லையா? அதான் ஒரு சின்ன ஆரம்பமா இந்த இலவச மருத்துவமனை முயற்சி. கொஞ்சம் கொஞ்சமா கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்த நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம்பா.
2: வெரி குட், வெரி குட், சூப்பர் ராணி.
3: என்னோட திட்டங்களுக்கு உங்களோட உதவியும் ஆசீர்வாதமும் வேணும்பா.
2: அப்பா ஆசீர்வாதம் எப்போ உனக்கு உண்டுமா?
3: நீங்க சரின்னு சொன்னா அடுத்த மாசமே ஹாஸ்பிடல் திறப்பு விழாவுக்கு டேட் கேட்டு மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம்.
2: எக்ஸலன்ட், எக்ஸலன்ட் ராணி. என் பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணும்னு மனசுல நான் நினைச்சனோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீ ரொம்ப உயரத்துக்கு போயிட்டம்மா. உன் முயற்சிகளுக்கெல்லாம் என் பரிபூர்ணமான ஆதரவும் ஆசியும் உனக்கு எப்பவும் உண்டு ராணி. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் யூ வில் நாட் டூ எனிதிங் ராங். அந்த அளவுக்கு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கும்மா. உனக்கு அப்பான்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. காட் பிளஸ் யூ
3: பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நான் கொடுத்து வச்சவப்பா, எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா வேற யாருக்கும் கிடைப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா.
2: என்னடா நீ.

0: பார்வதி, பார்வதி
1: அண்ணே, வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க வாங்க. என்ன என்ன விசேஷம்? திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்களே. வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? அண்ணி நல்லா இருக்காங்களா? ஆனந்த் எப்படி இருக்கா முதல்ல சொல்லுங்க. ஆமா, உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குண்ணே?
0: பார்வதி, என்ன கொஞ்சம் உட்கார விட, அப்புறமா உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்.
1: சாரிண்ணே, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு நான் என்ன பண்றேன்னு எனக்கே ஒண்ணு புரியல. உட்காருங்க அண்ணே, குடிக்க கூலா ஏதாச்சும் கொண்டு வர, சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம்.
0: சரிம்மா.
1: இந்தாங்க அண்ணே, இத குடிங்க. இப்ப சொல்லுங்க என்ன விசேஷம்?
0: சொல்றேன் பார்வதி, நீ கேட்ட அத்தனை பேரும் நல்ல சௌக்கியம், என் பிசினஸுக்கும் குறைச்சல் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டேல, சுபசிய சீக்கிரம்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதான் சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு வந்துட்டேன்.
1: சுபசிய சீக்கிரமா? புரிய முடியா தான் சொல்லுங்களே.
0: பார்வதி, நம்ம ராணி இப்ப டாக்டர் ஆயிட்டா, அவ ஆசைப்படியே பெரிய நர்சிங் ஹோம் வச்சு கொடுத்துருக்கீங்க, அதுவும் பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. ஊர்ல ராணிக்கு நல்ல பேரு, பெத்த மகளுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, முக்கியமான ஒண்ணு பாக்கி இருக்குல்ல.
1: முக்கியமான ஒண்ணா? நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க?
0: அதாம்மா, நம்ம வீட்டுல நல்ல காரியம் ஒன்னு நடக்க வேண்டாமா? ராணி கல்யாணத்தை தாமா சொல்றேன், அவளுக்கும் வயசாகுதுல்ல.
1: அது எனக்கும் தெரியுதுன்னு, ஆனா ராணி எதுக்கும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே. லட்சியமா சேவையா, டாக்டரா இன்னும் நிறைய சாதிக்கணும்னு வேற சொல்லிருக்கா. நான் என்னென்ன செய்யட்டும் சொல்லுங்க.
0: பார்வதி, அவ அப்படித்தாமா சொல்லுவா, நாம தான் எடுத்து சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்.
1: என்ன முடிவு எடுக்கிறது, நீங்களே சொல்லுங்க.
0: நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பார்வதி? அதான் பெரியவங்களா சேர்ந்து முடிவு செஞ்சிட்டாங்களே, ராணி பிறந்தப்பவே அவ ஆனந்துக்கு தானே.
1: அதெல்லாம் சரின்னு, அவளை கேட்காம நாமளா ஒரு முடிவு எடுத்தா சரியா இருக்குமா சொல்லுங்க.
0: பார்வதி, நாம என்ன முன்ன பெண்ண தெரியாத ஒரு பையனுக்கா ராணிய கட்டி வைக்க போறோம்? என் மகன் ஆனந்த் யாரு? ராணியோட மாம மகன், முறப்பையன், அமெரிக்காவில போய் MBA படிச்சுட்டு வந்திருக்கான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான், காரு, பங்களா, ஸ்டேட்டஸ், வேற என்ன வேணும்? ஆனந்த கட்டிக்க ராணிக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது?
1: அதுக்கு இல்லன்னு வந்து
0: நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். பார்வதி, ராணி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவெடு, சீக்கிரமாய் ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சிடலாம். ஆனந்த் வேற பிசினஸ் ப்ரமோஷன் விஷயமா US போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டா ரெண்டு பேரும் ஜோடியா அமெரிக்கா போகட்டும், ஹனிமூன் அது இதுன்னு என்ஜாய் பண்ணட்டும்.
1: சரிண்ணே, நான் அவரையும் கலந்து பேசி உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரியா?
0: சரிம்மா, நான் வரேன்.
1: இருங்கண்ணே, சாப்பிட்டு போலாம்.
0: சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை சொல்லுமா, அப்புறம் வடை பாயசத்தோட பெரிய விருந்தே சாப்பிட்டுறேன்.
2: அடேங்கப்பா, பெங்களூர்னா பெங்களூர் தான், கிளைமேட் எவ்வளவு பிளசண்டா இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான்.
3: அடடே, வாங்கனே. என்னனே, இப்பதான் தங்கச்சி வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா?
2: அப்படி இல்லம்மா, ஒரு ஜோலியா பெங்களூர் வந்தேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன்.
3: நல்ல காரியம் பண்ணீங்கனே, நான் கூட அடுத்த வாரம் உங்களை பார்க்க சென்னை வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு, நீங்களே வந்துட்டீங்க. சென்னையில எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்புஜம். ஆமா, என்ன விஷயம்?
3: அது அண்ணே, ராணி ஹாஸ்பிட்டல்ல ரா பகலா உழைக்கிறாப்ல இருக்கு. பேப்பரை பிரிச்சாலே ராணிய பத்தியும் அவ ஹாஸ்பிட்டல பத்தியும் நியூஸ் வராத நாளே இல்ல போங்க. இவ்வளவு குறுகிய காலத்துல ராணி பேரும் புகழும் பாராட்டும் வாங்குறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குனே.
2: உண்மைதாம்மா, நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்புஜம்.
3: சரி சரி, வந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டே இருக்கோம். சாப்பிட்டீங்களா இல்லையா? நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சரி வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுவோம்.
2: சரிம்மா.
3: ஏன்ன, ராணி டாக்டர் ஆகி நல்லபடியா செட்டில் ஆயிட்டா?
2: ஆமா.
3: இனிமே என்ன செய்யறதா உத்தேசம்? காலகாலத்துல அவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே?
2: முடிச்சிட வேண்டியதான், ஆனா ராணி அதுக்கு சம்மதிக்கணுமே.
3: ஆனாலும் பெத்தவங்களுக்குன்னு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குனே. ராணிக்கும் மகேஷ்க்கும் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னன்னு, நாம பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலாம்ல.
2: அதுவும் வாஸ்தவம் தான், ராணி விரும்பினான்னா மகேஷுக்கே அவளை கட்டி வச்சிடலாம். எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? மகேஷ் எங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தா எங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? சரிம்மா, நான் கிளம்புறேன்.

0: வீட்டுக்காரர் வந்தா நான் வந்துட்டு போனதை சொல்லு.
1: எனக்கு கொஞ்சம் இங்க வாங்களேன், கொஞ்ச நேரம் எனக்காக டைம் ஸ்பேர் பண்ண முடியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
0: என்ன பாருதி, என்ன பார்த்து அப்படி கேட்டுட்ட? என் லைஃபே உனக்காக நான் ஸ்பேர் பண்ணவனாச்சே, அப்படி என்ன தலை போற விஷயம் சொல்லு, அதை என்ன கேப்போம். I am free now.
1: இங்க பாருங்க, நீங்க பெங்களூர் போயிருந்தப்ப எங்க அண்ணன் நடராஜன் வந்ததா சொன்னார் இல்லையா?
0: ஆமா சொன்னேன்.
1: அவர் எதுக்கு வந்தாருன்னு நீங்க கேட்கவே இல்லையே.
0: நீ சொன்னா தானே தெரியும், அண்ணன் தங்கச்சிக்கு மத்தியில ஆயிரம் விஷயம் இருக்கும். அதையெல்லாம் நான் கேக்குறது நாகரிகம் இல்ல இல்ல பார்வதி. சொல்லக்கூடிய விஷயம்னா நீயே சொல்லு, அதையும் கேட்டுக்கிறேன்.
1: உங்களுக்கு எல்லாமே வேடிக்கை தான். நான் சொல்ல வரது என்னன்னு தெரியுமா? நம்ம ராணிய பத்தி கொஞ்சம் சீரியஸா கேளுங்க.
0: கேக்குறேன் கேக்குறேன். ஆமா ஆமா, ராணி இப்போ ஒரு டாக்டர் ஆயிட்டதால எல்லாமே சீரியஸ் கேஸா தான் இருக்கும் போல. சரி சரி சொல்லுமா.
1: வந்துங்க.

0: நான் செஞ்சது சரிதானுங்களே?
1: இங்க பாரு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு யோசிக்கணும். செஞ்ச பிறகு சரியா தப்பான்னு யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, புரியுதா?
0: என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ராணி ஆனந்துக்கு கட்டி கொடுக்கறதா எங்க அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா?
1: சந்தேகமே இல்லாம தப்பு தான் பார்வதி. நீ பாட்டுக்கு உங்க அண்ணன் கேட்டாருன்னு என்ன கேட்காம எப்படி வாக்கு கொடுக்கலாம்? இது நியாயமான்னு நீயே நல்லா யோசிச்சு பாரு.
0: இதுல என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? ராணி பிறந்த நிமிஷமே ஆஸ்பத்திரியில வச்சு எங்க அம்மாவும் அப்பாவும் அவளை ஆனந்துக்கு தான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க, தெரியுமில்ல?
1: அப்படி பார்த்தா ராணி பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவ வயித்துல இருந்தப்பவே அவ என் தங்கச்சி அம்புஜ மகன் மகேஷுக்கு தான் எங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணாங்க. இதுவும் உனக்கு தெரியும்ல, ராணி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ மகேஷுக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க எங்க அப்பா அம்மா, தெரியுமா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராணி ஆனந்துக்கு தான். அவனுக்கு என்ன குறைச்சல், அமெரிக்காவில படிச்சிருக்கான், 4 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, ராஜா மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கான்.
1: பார்வதி, ஆனந்த் அமெரிக்கால படிச்சவனா இருக்கட்டும், ஆப்பிரிக்கால தான் படிச்சவனா இருக்கட்டும், அவன் கட்டிக்க போறதா நீ முடிவு பண்ணிருக்கியே ராணி. அவ இங்கேயே பிறந்து இங்கேயே படிச்சு வளர்ந்தவ. வேணும்னா உங்க அண்ணன் மகனுக்கு அமெரிக்காலே ஒரு பொண்ண பார்த்து கட்டி வச்சிரு, ஜோடி பொருத்தம் சரியா இருக்கும்.
0: இத பாருங்க, வேண்டாம், வேடிக்கை போதும், சீரியஸா பேசுங்க.
1: நான் சீரியஸா தான் பேசுறேன் பார்வதி. உங்க அண்ணன் மகன் ஆனந்துக்கு என் தங்கச்சி மகன் மகேஷ் எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்ல. ஆனந்த் அமெரிக்கால படிச்சவன்னா மகேஷ் ஆஸ்திரேலியால வேலை பாக்குறான், அவனுக்கும் 8 தலைமுறை சொத்து இருக்கு, அத நீ மறந்துடாத. பர்சனாலிட்டின்னு பார்த்தா ஆனந்த் ராஜான்னா மகேஷ் ராஜாதி ராஜா, தெரிஞ்சுக்கோ.
0: நீங்க 1000 சொல்லுங்க, ராணி ஆனந்துக்கு தான் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, ராணி நான் பெத்த பொண்ணு.
1: இங்க பாரு பார்வதி, ராணி எனக்கும் பொண்ணுதாங்கிறத மறந்துட்டு பேசாத, அவ மகேஷுக்கு தான்.
0: முடியாது முடியாது முடியாது, அவ ஆனந்த தான் கட்டிக்கணும், இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்.
1: எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். போயே, உங்க அம்மாவே அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காங்க, இப்ப நீயும் அங்க போனா நல்லா இருக்குமா?
0: பாருங்க, வேண்டாம் பேசாதீங்க.
1: நான் சொல்றத பொறுமையா கேளு பார்வதி, நமக்குள்ள வீண் தர்க்கம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க போறது ராணி, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீயோ நானோ எந்த முடிவு எடுக்கிறதும் சரியில்லை. ஆனந்த் உனக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கும். ஆனந்த் மகேஷ் ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதாம்மா. இவங்க ரெண்டு பேர்ல ராணி யார கட்டிக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான். இந்த பொறுப்பை ராணிகிட்டே விட்டுறலாம், நாமளா எதையும் ஃபோர்ஸ் பண்றது சரியில்லை.
0: என்ன சரியில்லை, என்ன சரியில்லைன்னு கேக்குறேன். பிறந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் அவளை கேட்டா நாம எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம், இந்த விஷயத்துல மட்டும்
1: அங்கதான் பார்வதி பிள்ளைங்களை பத்த எல்லாருமே தப்பு பண்றோம். ஒரு பொண்ணுக்கு ரெண்டு வித வாழ்க்கை இருக்கு, பிறந்து படிச்சு வளர்ந்து பெரியவளாகிற வரைக்கும் பெத்தவங்க பாதுகாப்புலையும், கல்யாணத்துக்கு பிறகு அவ காலம் பூரா புருஷன் பாதுகாப்புலையும் வாழ வேண்டியது இருக்கு. இது இயற்கையா ஏற்படுத்தப்பட்ட விதி. ஸோ ஒரு பொண்ணு வாழ்க்கையில பெரும்பகுதி புருஷனோட தான் வாழ்ந்தாகணுங்கிற கட்டாயம். அந்த புருஷன் அவளுக்கு பிடிச்சவனா காலம் பூரா அவளுடைய சுக துக்கங்கள்ல மனப்பூர்வமா பங்கெடுத்துக்கிறவனா இருக்கணும், அதுதான் முக்கியம்.
0: நீங்க என்ன வேணா சொல்லுங்க. அதனால
1: இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற பொறுப்பை ராணிகிட்டையே விட்டுட்டு நாம வெறும் பார்வையாளர்களா இருப்போம், சரியா? நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ், ஓகே? கிளினிக் நல்ல அட்டகாசமா தான் இருக்கு, நல்ல காத்தோட்ட வசதியா இருக்கு.
2: வாங்கப்பா.
1: அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், நீ ஃப்ரீ தானே?
2: பா, என்னப்பா இது, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி கேக்குறீங்க? ஒரு டாக்டர்னாலே 24/7 டியூட்டி தானப்பா, எந்த நிமிஷத்துல என்ன போன் கால் வரும்னே சொல்ல முடியாது, எப்படி நான் ஃப்ரீயா இருக்க முடியும்? நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்கப்பா.
1: இது வந்துமா, பெத்தவங்க எல்லாரும் பிள்ளைங்க கிட்ட பேசுற வழக்கமான பேச்சுதாம்மா.
2: சரி,
1: உனக்கும் கல்யாண வயசு ஆகுது இல்ல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு உங்க அம்மாவும் ஆசைப்படுறா. ஒரு பேரனையோ பேத்தியையோ மடியில போட்டு கொஞ்சனுமா, எனக்கும் அதாம்மா விருப்பம். ஸோ
2: விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே.
1: உன் மாமா பிள்ளை ஆனந்தத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது உங்க அம்மாவோட ஆசை. உன்ன தன்னோட மருமகள் ஆக்கிடணும்னு உங்க அத்தை அம்புஜமும் விரும்புறா.
2: அது சரி,
1: நடுவுல நான் ஒருத்த மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்.
2: இப்ப நீங்க என் தலைய உருட்டுறீங்க.
1: இல்லம்மா, அவங்க ஆசைப்படுறதுலயும் தப்பு ஒண்ணும் இல்லையே.

0: மகேஷ் ஆனந்த் ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்கம்மா, பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு
1: நினைக்கிறேன். நீங்க சொல்ற எதையும் நான் மறுக்கலப்பா. ஆனா சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள எனக்குன்னு சில லட்சியங்கள் கொள்கைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல?
0: ஆமா, நல்லா தெரியுமே.
1: நான் டாக்டர் ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணதுக்கு கூட அதனப்பா காரணம்.
0: ஆமா,
1: நாம நமக்காக வாழறதை விட மத்தவங்களுக்காக வாழறதுலதான் ஒரு அர்த்தம் இருக்குறதா நான் நினைக்கிறேன்.
0: நல்ல நினைப்பு தான்மா, அதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா நீ பெத்தவங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கணுமா?
1: நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். பாவப்பட்ட ஏழை எளிய மக்களோட கஷ்டத்தை போக்கி அவங்க வாழ்க்கையில சந்தோஷ தீபத்தை ஏத்தி வைக்கணுங்கிறது தான்ப்பா என்னோட லட்சியமே. அவங்க வறுமையாலும் வியாதியாலும் வாழ்றப்போ நாம மட்டும் குழுகுளி ஏசியில வாழ்க்கை வாழறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லப்பா. நம்ம நாட்டுக்காக, இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு என் மனசு துடிக்குதுப்பா.
0: அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா.
1: போதும்பா, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கனோ எனக்கு புரியுது.
0: அப்புறம் என்ன
1: பா? இப்பதானே நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இப்போ? கால காலத்துல நான் கல்யாணம், புருஷன், புள்ள குட்டிங்க, வீடுன்னு இப்படி சராசரி பொண்ணா வாழணும் அதானே? அப்படி வாழறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லப்பா.
0: ஐயோ, அதுக்கும் நீ கல்யாணமே செஞ்சிக்காம இருக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? ஒருவேளை ஆனந்த், மகேஷ் ரெண்டு பேருமே உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிரு. உனக்கு பிடிச்ச வேற நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
1: ஓப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா.
0: அப்புறம் என்ன
1: பா? ஆனந்த், மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வசதின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கல்யாணங்கிற சிந்தனையே என் மனசுல இப்ப இல்லப்பா. அப்படி இருக்கும் போது ஆனந்தா மகேஷாங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்லப்பா. கல்யாணங்கிறது என் லட்சியத்துக்கு ஒரு தடக்கல்லா இருந்துருமோன்னு நான் பயப்படுறேன்ப்பா. இங்க பாருங்க, அதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்ல வரல.
0: ராணி, இப்ப நீ என்னதாம சொல்ல வர்ற?
1: சொல்றேன்ப்பா,
0: சொல்லு.
1: எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வரும்போது நானே உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு நிச்சயமா கேப்பேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா? அம்மா பேச்சையோ அத்தை விருப்பத்தையோ மீறி நான் நடக்கிறதா நினைக்காதீங்க பிளீஸ். அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் பக்குவமா நீங்க தான்ப்பா எடுத்து சொல்லணும். அவங்க மனசு வருத்தப்படாம பாத்துக்கோங்க பிளீஸ் பா.
0: என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற?
1: ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா பேசுங்கப்பா.
0: சரிம்மா, எல்லாம் தெரிஞ்சவணி, சீக்கிரமா நல்ல ஒரு முடிவை எடுத்து என்கிட்ட சொல்லு.
1: சரிப்பா.

0: அப்பா அப்பா,
1: ராணி ராணி, என்னமா பதட்டமா இருக்க? எனிதிங் சீரியஸ்?
0: ஆமாப்பா, என்னோட காலேஜ் மேட் பா, ரேகா தெரியும்ல?
1: ஆமா,
0: அவளோட அண்ணன் ரஞ்சித் ராணுவத்துல மேஜரா இருந்தவருப்பா. தீவிரவாதிகளோட தாக்குதல்ல பயங்கரமா அடிபட்டு அவருக்கு ரெண்டு கண்களும் போயிடுச்சுப்பா. இப்ப ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம்ப்பா. அண்ணனுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்து போன்லயே கதறி அழறாப்பா என் ஃப்ரெண்ட் ரேகா.
1: ஐயோ,
0: கேக்குற என்னாலயே தாங்கிக்க முடியலையே, பாவம்ப்பா, அவளுக்கு எப்படி இருக்கும்?
1: ராணி, டாக்டர்களுக்கு இதெல்லாம் பழக்கமான ஒரு விஷயம் தானம்மா, இதுக்கு போய் நீ இவ்வளவு எமோஷன் ஆகலாமா? ரிலாக்ஸ் ராணி, ப்ளீஸ் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்.
0: அப்பா, அப்படி இல்லப்பா, நமக்கு வேண்டிய ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்கும் போது அந்த கஷ்டத்தை நானே அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என் மனசுல ஏற்படுதுப்பா. ரேகா அப்பா அம்மா இல்லாத பொண்ணுப்பா. ஒரே அண்ணனுக்கும் இந்த நிலைமைனா அவ எப்படி பார்த்து அங்கிப்பா, நீங்களே சொல்லுங்க.
1: கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குமா, ஆனா என்ன செய்யறது, விதி யாரம்மா விட்டுது.
0: சரிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன்.
1: சரிம்மா, பார்த்து பத்திரம், டேக் கேர்.

0: நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க ரஞ்சித்.
1: நான் கண்களை இழந்ததை பத்தி வருத்தப்படல டாக்டர். சண்டையில என் உயிரே போயிருந்தா கூட நான் சந்தோஷமா செத்துருப்பேன். தாய் மண்ணை காக்கும் புனித போர்ல உயிர் தியாகம் செய்யும் அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பார்வை இழந்த என்னால இந்த நாட்டுக்கு இனிமே என்ன பிரயோஜனம்? எதிரி படைகளை சின்ன பின்னமாக்கி துரத்தி அடிக்கணும்னு நான் எண்ணியதெல்லாம் வீணாயிருச்சேன்னு நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன்.
0: மிஸ்டர் ரஞ்சித், ராணுவ வீரரா உங்க கடமையை நீங்க செஞ்சிருக்கீங்க. தாய் நாட்டுக்காக நீங்க செஞ்சிருக்கிற தியாகம் விலை மதிப்பில்லாதது. We are all proud of you, Mr. Ranjit. நடந்ததை நினைச்சு வேதனைப்படாம பிளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சீக்கிரமே நீங்க நல்ல குணமாயிடுவீங்க. ரஞ்சித், ரஞ்சித் எங்க போனார் இவரு? நர்ஸ்,
2: டாக்டர்,
0: இந்த பெட்ல இருந்த பேஷண்ட் ரஞ்சித் எங்க காணோம்?
2: எனக்கு தெரியாது டாக்டர், நான் பார்க்கவே இல்ல அவரை.
0: என்னது இது, பொறுப்பில்லாம பேசுறீங்க? வார்ட்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் கவனிச்சுக்கிறது தானே உங்க டியூட்டி? போய் தேடி பாருங்க, போங்க இங்க இருந்து.
3: டாக்டர், இந்த பேஷண்ட் மாடிப்படியில தட்டு தடு மாதிரி இறங்கி போயிட்டு இருந்தாரு, நான் தடுத்து கூட்டிட்டு வந்தேன்.
0: Thank God, Mr. Ranjit, what is this? நீங்க இப்படி செய்யலாமா? இந்த நிலைமையில சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க நீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
1: I'm sorry, டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க. கண் பார்வையை இழந்த நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. என்னால யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அதான் கண் காணாம எங்கேயாவது போயிடலான்னு புறப்பட்டேன். ஆனா ஏன் துரதிருஷ்டம், எங்க போனாலும் என்ன துரத்துக்கிட்டே வரும்.
0: என்ன பேசுறீங்க ரஞ்சித்? நீங்க எங்களுக்கு பாரமா? உங்களால எங்களுக்கு சிரமமா? நீங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுமா? தாய் திருமண்ணோட ஒவ்வொரு அங்குலத்தையும் மீட்கிறதுக்காக, நாட்டோட மானத்தை காப்பாத்துறதுக்காக காவல் தெய்வங்களா எல்லை பகுதியில ஒரேற பணியில கடும் குளிரையும் பொருட்படுத்தாம சாப்பாடு தூக்கம் இல்லாம மனைவி குழந்தை சொந்த பந்தம் இப்படி எல்லாத்தையும் மறந்து உயிரையும் துச்சமா மதிச்சு நீங்க செய்யற தியாகங்கள் தான் எங்களை இங்க நிம்மதியா வாழ வச்சிட்டு இருக்கு. அங்க நீங்க படுற கஷ்டங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் தான் நாங்க இங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழறதுக்கு காரணமா இருக்கு. போர் முனையில நீங்க சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் ஈடு என ஏது? நாட்டை காக்குற புனித பணியில உங்க கண்களை நீங்க இழந்திருக்கீங்க. அதுக்கு கைமாறா உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்ய வேணா?
1: அது எங்க கடமை டாக்டர்.
0: அப்போ எங்களுக்கு கடமை இல்லையா? எங்களை எல்லாம் நன்றி கட்டவங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களா ரஞ்சித்? பிளீஸ் ரஞ்சித், உங்க மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி எறிங்க. உங்களுக்கு கண் போனா என்ன? ஏன் நாங்க இல்ல?
1: உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை எல்லாம் விட்டுட்டு இனி நான் சத்தியமா எங்கேயும் போக மாட்டேன்.
4: அம்மா ராணி, ரஞ்சித்துக்கும் உடம்பு இப்ப நல்லா குணமாயிட்டு வருது.
0: ஆமாப்பா,
4: ரேகாவும் இப்போ மனசு தேறி சந்தோஷமா இருக்கா. இனிமே என்னம்மா, இதுக்கு மேலையும் உன் கல்யாணத்தை தள்ளி போடுறது அவ்வளவு நல்லா இருக்காதுமா.
0: ஆமா ராணி, உன்னோட பேரண்ட்ஸ் விருப்பப்படி நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் ராணி.
4: அப்படி சொல்லுமா?
0: அத பத்தி நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன் ரேகா. அது வந்து
2: எனக்கு தெரியும்.
4: அவன் மகேசத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். மகேசத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு தைரியமா சொல்லுதாணி. அம்மா கோச்சுக்க போறாளன்னா தயங்காத, அவ கிடக்கா, அவளை நான்
0: சமாளிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. மா, சாரிமா. பா, உங்களுக்கும் தான் சாரி.
4: எனக்குமா?
0: நான் கல்யாணம் பண்ணிக்க போறது.
2: சீக்கிரமா சொல்லேண்டி, இன்னும் என்ன சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்கு?
0: சஸ்பென்ஸ் இல்லம்மா, சர்ப்ரைஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ஆனந்தும் இல்ல மகேஷும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ரேகாவோட அண்ணன் ரஞ்சித்.
2: அடி பாவி, இது என்ன கூத்து? நீ ரஞ்சித்த கட்டிக்கிறதா? என்னால நம்பவே முடியல, நான் இதுக்கு சம்மதி.

0: யோமா கோவப்படாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. ரெண்டு கண்ணும் இல்லாத அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே கேட்க போறீங்க? கண்ணு போனா என்னம்மா? அவருக்கு ரெண்டு கைகள் இருக்கே, கால்கள் இருக்கே, இது எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்காக உயிரையும் தியாகம் செய்யணுங்கிற விசாலமான மனசு இருக்கேம்மா. நம்மள எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்கு சொல்லுங்க? ரஞ்சித் செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு முன்னாடி நாம எல்லாருமே வெறும் தூசுமா. இப்ப கூட அவரு யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. அப்படிப்பட்ட நல்லவருக்கு நன்றி கடனா நாம ஏதாவது செய்ய வேணாமா? செய்யாம போனா நாமெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே என்ன தகுதி இருக்கு சொல்லுங்கம்மா?
1: சபாஸ் ராணி, சபாஸ். அருமையா சொன்ன.
0: தேங்க்ஸ்பா. ரஞ்சித்தோட தியாகத்துக்கு ஒரு சின்ன காணிக்கையா நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்ப்பா. கண்ணுக்கு கண்ணா இருந்து ஆயுசு முழுக்க அவரோட வாழறதா நான் தீர்மானிச்சிட்டேன். ஆனந்தியோ மகேஷியோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணுங்க நான் நீனு போட்டி போட்டுட்டு வருவாங்க. ஆனா ரஞ்சித்தை நினைச்சு பாருங்களேன், நான் எடுத்த முடிவு தவறாமா சொல்லுங்கம்மா? பா சொல்லுங்கப்பா.
1: தவறே இல்லம்மா.
2: ராணி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. என் மக ராணி தவறி கூட ஒரு தவறு செய்ய மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். செல்லம், உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா ஏற்படா, நீ நல்லா இருக்கணும்.
3: ராணி, நான் ஏதோ பெருசா தியாகம் பண்ணிட்டதா? என்ன ரொம்ப உசரத்துல தூக்கி வச்சு பேசினீங்க. ஆனா எந்த பொண்ணும் மனசால நினைச்சு பார்க்க துணியாத ஒரு செயல நீங்க இப்ப செஞ்சிருக்கீங்களே, அதுக்கு என்னமா பேரு?
4: இதுவரை ராணியின் தேர்வு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் சுந்தரேசன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தந்தை தர்மராஜனாக சி ராஜா அப்பாசாமி, தாய் பார்வதியாக ஏ தேவசேனா, ராணியாக டி பிரமீளா, ராணியின் மாமாவாக எம் ராஜா மான்சிங், ரஞ்சித்தாக எஸ் ஆனந்த் ஆகியோர். தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
6: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखिए, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
7: नमस्कार, आकाशवाणी से समाचार संध्या के साथ मैं विशाल शर्मा। मुख्य समाचार। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने देश के विकास के लिए नवाचार, अनुसंधान और उभरती प्रौद्योगिकियों के महत्व पर जोर दिया। केंद्रीय सहकारिता मंत्री अमित शाह ने शहरी सहकारी बैंकों के लिए मजबूत साइबर सुरक्षा और डिजिटल सुरक्षा उपायों की आवश्यकता पर बल दिया। सरकार ने स्टार्टअप्स को बढ़ावा देने के लिए प्रमुख उद्योगपतियों के साथ महत्वपूर्ण समझौता ज्ञापनों पर हस्ताक्षर किए। ईरान के राष्ट्रपति मसूद पेजेश्कियन ने कहा, उनका देश कूटनीति के लिए प्रतिबद्ध लेकिन दबाव में आत्मसमर्पण नहीं करेगा। मौसम विभाग ने उत्तराखंड और छत्तीसगढ़ में कल मूसलाधार वर्षा का ऑरेंज अलर्ट जारी किया। नदियों का जलस्तर बढ़ने से ओडिशा में एक बार फिर बाढ़ का खतरा। और कोरिया मास्टर्स बैडमिंटन टूर्नामेंट के महिला सिंगल्स फाइनल में कल अश्मिता चालिहा का सामना चीन की क्यू हान से होगा। और अब समाचार विस्तार से। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने देश के विकास के लिए नवाचार, अनुसंधान और उभरती प्रौद्योगिकियों के महत्व पर जोर दिया है। श्री मोदी ने आज भारतीय प्रौद्योगिकी संस्थान IIT दिल्ली के विद्यार्थियों से आग्रह किया कि वे अपने निर्णयों में राष्ट्रीय हित को सर्वोपरि रखें। श्री मोदी ने IIT दिल्ली के 57वें दीक्षांत समारोह को संबोधित करते हुए कहा कि

நேரம் 11:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். இப்போது இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல், 1000-இல் ஒருவன், படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

மதுரை, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, சின்னத்தம்பி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் இடம்பெறுவது தர்மதுரை படத்திலிருந்து இரண்டு பாடல்கள்.

சொந்தபந்தம் பல பேர் கூடி இந்த பெண்ணும் இந்த ஆணும் சேர்ந்து வாழ சம்மதம் சொன்னார். ஜோதிடர் அழைத்து ஜாதகம் பார்த்து 9 பொருத்தம் பாங்குடன் கேட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் அரங்கேற்றம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கும். பாடலை பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன்.

0: பூமி போல் ஒரு வான்மொழி பனிமலை மேனியிலே கட்டு போடுது கூடுது ஓடுது காதலன் மாளிகிலே.
1: ஓ மை டார்லிங், ஓ மை டார்லிங்,
0: ஓ மை ஸ்வீட், ஓ மை ஸ்வீட், உலகம் சுத்த

0: அவனை போல ஒரு வங்கி கொடியாடு துள்ளும் வாலிபம் ஏங்குது இணை இது இளமையின் புகழ்பாடு.
1: டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

நேயர்கள், இதுவரை உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

சகமமமபரிபபபமமபமகசகமமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகசகமமகச

0: immediately after their employment ends. The proposal from the Department of Homeland Security is currently under review at the Federal Office of Management and Budget. Further details of the proposal are not immediately known. The 60-day grace period was introduced in 2017 to allow foreign workers and their dependents to stay in the US while searching for new employment after a job loss. Indian shuttler Ashmita Chaileha will take on China's Qiu Han in the women's singles final of the Korea Masters badminton tournament in Asan today morning. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை நேர்கள் கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் துவக்கமாக மகா கணபதி. என தொடங்கும் நட நாராயணி ராகம் ஆதிதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பணப்பள்ளி பி என் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில் தொடர்ந்து ஹிகபர மேனும். சிம்மேந்திர மத்தியமம் ராகம், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

புலதும் பொழுது நிகழ்ச்சியில் இதுவரை பண்ணப்பள்ளி பிஎன் ஸ்ரீனிவாசன் அவர்களின் நாகாசுவர இசை கேட்டீர்கள். திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திருக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக பெண்ணின் பெருமை படத்திற்காக கந்தசாலா பாடியுள்ள பாடல்.